0: எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஏய், அப்படி என்ன அவசரம்?
1: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
0: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
1: இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இங்க வரலனா என்ன உயிரோட பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன்.
0: என்ன பேசுற நீ? சிமி, ஹலோ,
2: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே. நான் வேணா முடிச்சிடட்டுமா?
0: வேணா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
2: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா தேவிய பானம் யாவோ பாடிய காலம் போகு நானிடும் மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே.

0: நகரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற?
2: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்.
2: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போலச்சுக்கல, நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி.
0: ஐயோ
2: 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன்.
1: ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரைங்கடா.
0: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற?
2: அதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போயிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்காந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு. ஸ்டாண்ட் அப் மேன்.
0: பாட்டி
2: பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லாரும் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜெக்கம்மா, சும்மா விட மாட்டேன்.
3: நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்ன ஆச்சு அவனுக்கு?
4: அவர் லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க.
3: லாட்டரி சீட்டா?
2: ஐ அம் 50 லட்சம் ஓனர்.
3: 50 லட்சம்?
4: என்ன தமிழ்ல சொல்லுங்கனே.
2: அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
4: 15 லட்சம்.
3: 15 லட்சமா இவனுக்கா?
2: சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.

0: பச்சையளை பெரிய பாண்டியம்மா.
1: என்னடா கோட் சட்ல போட வந்திருக்க?
2: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
3: அவங்க சொன்னா இந்த வெயில்ல வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுருதா?
2: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்டரையும் தானடா.
3: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்த உடனே ஆஃப் ஆயிட்டா?
2: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்த உடனே கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்து ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்கெல்லாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்கெல்லாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
4: ஆகிடலாம். எங்கடா வரீங்க?
2: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்துனு போக போறான். தங்கச்சியும் கூட்டி கூட்டி விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு
5: வரோம். இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யா தான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
2: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
1: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
2: பரவாயில்ல, பெரிய மனுஷன்.
1: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

0: அதோட ஆண்டவனே நம்ம
1: என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன் எல்லாம் போட்டா ஜெட்டி மட்டும் தான் போடணும். இப்ப ரெடி ஆகப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
2: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
2: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாது உனக்கு தெரியும்.
2: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம், வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
2: இந்தா புடி.
1: தேங்க் யூ சித்தப்பா.
2: இந்த அட்ரஸ் நாராயணங்கிற ஒரு போய் கேளு, செக் தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோ.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு.
4: சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா?
1: அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாத. சித்தி என்னாச்சு?
5: உள்ள போய் உன் சித்தப்பா மண்டைய பாரு.
1: என்ன சித்தப்போ அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற?
2: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
2: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா
2: வயசு பையன் நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
4: நானும் வயசு பையன்.
2: நீனும் வயசு பையன் தாண்டா, நீனும் வயசு பையன் தான். அந்த
1: செக்னு விட்டனா மார்கழி மாசம் நாய் மாதிரி ஊர் போறதுல போய் செக்க வாங்கிட்டு வர்றது.
4: ஏன் இப்படி மரியாதை எல்லாம் பேசுற? இவ எப்படி பார்த்தாலும் நம்ம பையன். சித்தப்பா நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்து நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இல்ல நாய்க்காலம் கிடையாது.

0: என்னடா செய்வீங்க?
1: ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க மாட்டேன்ல.
1: தப்பு பண்ண உடனே அடிப்பேன், உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
3: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
1: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசம் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசம் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும் உனக்கு எங்க எல்லாம் தெரியப்போ. சரி பாடு பாப்போம்.
4: என்ன செய்ய?

0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படின்னா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
1: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தினா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும். போய் அப்படி உட்கார்.
2: அடி உங்க சண்டே மண்டே டூஸ்டே வெனஸ்டே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்
3: சொல்லுங்கல்ல. போய் உட்காருங்க. போய் வந்துச்சு கரவலைய கட்டல.
2: கரவலைய கடிக்கிறீங்கறியா?
0: நான் சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன். இல்ல நான் மார்ச்சுரி வேன்ல தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான மொள்ள மாதிரி
2: மொள்ள மாதிரி சார். மொள்ள மாதிரி சார். அந்த நோட்புக் சரக்கம் கொடுத்தீங்க. படக்கம் கழுத்து போட்டு வடக்கம் கிளம்பிட்டேன்.
0: யாரா மொள்ள மாதிரி?
4: உங்க பேர் மொள்ள மாதிரி இல்லையா?
3: எங்க மாமா பேர் மொள்ள மாதிரி இல்ல.
2: அவங்க பேரும்
3: கிடையாது.
2: குளிக்கு
3: போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
2: ரெண்டு பேரு நாளை கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகள் தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
5: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா உங்ககிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்டை தேடுவோம் நினைச்சியா?
2: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?

0: என்னது கையில
1: காப்பி
0: கொண்டா?
1: இந்தாங்க குடி, சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலா தாங்க குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா?
1: நீ
0: குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க குடுத்தேன்.
0: என்னடா முதல்ல சொல்ல,
1: நீ முதல்ல காக்கல இல்ல?
0: பெரிய மனுஷன் பேசிட்டு மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: டுபாக்கூரா? அது என்ன அது? டுபாகர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி டுபாகர் தெரியாதா?
2: ஐயோ, டுபாகோர்னா இருக்கிறத இல்லேன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர்.
0: இது புழுகிறது.
2: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாகோர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்னமாப்ள
0: கரெக்ட் மாம் சார். அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்தில் அம்மனி என்ன
2: பண்ணு? என்னமா அப்படி நீ பேசுற? அந்தாட்டா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணும் கேக்குறே? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சாயது.
1: சாரி சார்.
0: அதுக்கு அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜுக்கு எடுத்து அப்படிங்கிற பொட்டிக்கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது,
1: ஓ அரசக்க அரசக்க அரசக்க
3: ஓடச்சொன்னாருங்க. டாக்டர் தாமா கூடவே வந்து
4: கரைக்கிறாரு.
3: என்ன குரம் குட்டி குட்டி வந்திருக்க? எனக்கு மேட்சா இருக்கட்டும், என் பொண்டாடி வாங்கினாலுங்க. என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கா? நாயும் தாடி வச்சிருக்குது. எல்லாம் யூனிஃபார்ம் அறையிறீங்களா?
0: பாருங்க.
3: புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது.

0: அதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில் இருப்பதை.
1: என்ன பாருது, நேத்து வர சொல்லி சொல்லிவிட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லி விட்டியா? சொல்லி விட்டுருந்தா எல்லாம் என்ன வந்து இருப்பா?
1: என்னவா வந்து நிப்ப?
0: எல்லாம் என்ன வந்து இருப்பேன்?
1: ஏ நீ செவிடா.
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டிதான்டா எள்ளுனா என்ன வந்து நிப்பாங்க? நான் எள்ளுனா நீ என்ன வந்து நிப்ப? நான் என்ன நீ என்ன வந்து நிப்ப?
0: இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம்,
0: இல்ல ராசா,
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா கிடையாது.
1: பின்ன நான் ஒண்ணு சொன்ன நீ இருக்க வேற ஒண்ணு செய்யற.
0: நீதான்
1: கைய காலா நினைப்பியே
0: ஆரம்பிச்சுக்கானே.

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: என்ன
1: தெரியலாம்
2: ஒரு
1: அப்படியா
0: முன்சாமி இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க
0: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
0: முன்சாமி இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
0: என் டிக்கெட் கொடுத்துட்டு நான் ஊருக்கே போயிடுறேன்.

0: எஸ் கமன்,
1: வாடா. இது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
0: ப்ளீஸ், தேங்க்யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
1: ஆமா,
0: ஜனனி எந்தன காரணம்?
1: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி எங்களுக்கு, எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் இடத்து பறஞ்சில்ல.
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் எங்கிட்ட பறையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறேன்.
1: பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலயும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இருறா. சார், இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்போ ஜாப் ரிசைன் செய்து போயிடு.
3: என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க
2: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அத அறியல. ஜனனி மாத்திரம் அவட தாமசிச்சிருந்தோ, அவட அச்சனும் நோர்த் இந்தியலன்னு പറഞ്ഞു.
2: நோர்த் இந்தியா அட்ரஸ்
3: அது எனக்கு அறியல.
1: நீங்கட பேர் என்ன?
3: ஓமனக்குட்டி.
1: ஓமனே, நைஸ் நேம். டேய், நான் பேச பாக்கல, பாத்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே.
3: யாரானே?
1: நான் போறானு மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு.

0: Not salsa, not flamenco, my brother.
1: Do you know? Not too.

Baby girl, this song is for you. Straight from the bottom.

0: பெருமாளு
1: எல்லாம் நல்லா மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அவன் சத்தம் போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏண்டா நீ போகலையா?
2: அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீடு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல.
1: இப்ப
2: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

0: ஏன் இங்க ஒளிஞ்சின்னு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

தாக்கிட்டா தீமி தாக்கிட்டா தீமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவ கவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

இதயம் மயங்காதையா, துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, விதி

பாடும்

0: பண்டி பசா பாடு
1: தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு

Come on. Thank you.

0: அவகிட்ட பேசுவியா? அவளை கொஞ்சியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு.
1: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அதுவா ஜெயிச்சுதா?
0: நான் என்னமோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட்டு. என்ன அடி அஞ்சல பாத்துக்க ஏ மாமா.
1: அஞ்சல ரொம்ப டைம் உதவிக்கு. அதுமா
0: அண்ணே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் நாடகம்.

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாபா,
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்,
2: பார்த்து புட்டேன்.
0: சபாஷ் நான்.

0: சூரா அடிக்கதுவா.
1: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா,
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
1: சாரு
2: சாரு
1: எதுக்கும்
2: எதுக்கும்
1: துணிஞ்சவண்டா
2: துணிஞ்சவண்டா.
3: யாரடா டா போடுறீங்க,
2: யாரடா போடுறீங்க.

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலைங்களுக்கு ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே எதிர்பார்க்கணும்.
1: ஓ, நீங்க ஒரு மேஜர் தானே, அப்ப கல்யாணம் பண்ணிக்கங்க.
2: நடக்காது.
1: ஏன் நடக்காது?
2: இந்த மாதிரி ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே.
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஓகேயா?
2: ஓகே.
1: கட்டா தாலிய அட்ரா மேடத்தை, ஏய் வாசியா நாயனத்தை, கட்டா கட்டா. ஓகே, ஊட்டிக்கு போயிட்டு வா.
0: ரொம்ப நன்றிங்க. நான்
1: இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி,
2: மிக அற்புதமான தீர்ப்பங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவனுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
3: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க.
1: இதா என் போலப்பா, அதெல்லாம் முடியாது, போயா. இனிமே யாரு வந்தாலும்
4: அநியாயமா
1: என்ன
2: செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: மங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ.
1: மாமி ஆசிர்வாதம்.
2: ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா?
1: எஸ்.
2: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள.
2: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா.
2: சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா?
1: இல்லடா.
2: அவளோட போட்டோவது பாத்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெரும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன்.
3: மாப்ள நேர்ல மொக்க இருந்தா என்னடா பண்ணுவ?
2: போட்டோண்டா பாம.
3: போய் பாப்போம்.
2: சரி, அந்த பொண்ணு என்ன கலர் டிரஸ் போட்டுட்டு வரேன்னு
1: சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள
4: ஏய், வந்துட்டானான் கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல.
2: ஏய், அந்த பொண்ணு பாரு.
4: லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை குடுக்குற.
1: இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கல மாப்ள. இப்ப என்ன பண்றது?
2: குட்டே கொலை பண்ணவனே கேளு.
1: டேய், என்ன பண்றது? டேய் டேய், கரும புடிச்சவனே மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க.
3: யோசிச்சுட்டு இருக்க. சுத்தி வா.
4: இருக்கீங்க? இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா.
1: ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
4: ஹாய், வணக்கம்.
1: நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில்ல நடக்குதுன்னு நினைக்கும் போது.
2: என் பேர் சிவகுமார்.
1: கண்டிப்பா
4: நான் ஆல்ரெடி கமிட்டட்.
2: ஓகே, ரைட்.
1: இன்னொரு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
4: நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை.
2: எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க?
4: 7 வருஷமா லவ் பண்றேன்.
2: எத்தனை லவ்?
4: ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க.
2: ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன ஆச்சரியம்! ஆக்சுவலா
4: நான்
1: என்ன
4: விட்டுட்டு போயிருப்பேன்?

ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா பூனா பூவண்ணா

0: அவன்னா
1: ஈனா
0: ஈனா
1: ஈயன்னா
0: ஈயன்னா
1: பூனா
0: பூனா
1: பூவன்னா
0: பூவன்னா
1: ஏனா
0: ஏனா
1: ஏயன்னா
0: ஏயன்னா
1: ஐயன்னா
0: ஐயன்னா
1: போனா
0: பூனா
1: போவன்னா
0: போவன்னா
1: அவன்னா
0: அவன்னா
1: அக்கண்ணா
0: அக்கண்ணா
1: இடையினமாம்

0: வண்டி 20 மேல போகாது.
1: இந்த வண்டி 20 ஜாஸ்தியா? பஞ்சாப்ல
2: ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்க, இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
3: ஏய் சலா, தங்க அறுத்துருவேன்.
2: தங்க அறுத்துருமா?
3: நான் கேக்குறேன். ஐயா, தொப்பி தொப்பி கழுதி
2: தொப்பி கழுதி.
3: இனிமே யார் கையில லஞ்சமா துட்டி கேப்பியா?
2: கேப்பியா
3: கேப்பியா
2: கேக்க
3: மாட்டேப்பா. மாங்கையா மாங்கையா கேக்க.
4: லஞ்சம் வாங்கறத நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டேன், லாரிதான் உன் மேலே ஏறும்.
2: 200 ரூபா கேட்டதுக்கு 1 நாள் பூரா மட வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரி சப்பாத்திய பிழையற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊர்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துல பொழக்குன்ற தவறும். இவன் 1 நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கான், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். அம்மா, இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தே காணா, எங்க பார்த்தாலும் புகையுமா. பயமுறுத்துறாங்களா? காலையில அடி ராத்திரி சுடுகாடு.

0: இடம் வந்துருச்சு, இறங்குங்க.
1: ஏய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
2: சார், இதான் சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
2: புரியுது தான் சொன்னாரு.
1: இதேண்டா முதல்லயே சொல்ல. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கணும். டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
2: ஆமா சார்.
1: அதுக்கு அருமையான வீடுடா இது.
3: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டா.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
4: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போகணும், வெளியே இருக்க
3: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்த ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன், கையில தீச்சட்டியோட டண்டனக்குன்னு. பால் அடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
3: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
3: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர்தான் ப்ரொடியூசர்.
5: வணக்கம்.
3: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
5: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடையழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
2: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடுதான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
5: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
2: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
5: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
6: என்ன சார் இது, கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
6: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
6: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
6: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். அவ்வளவு.
6: எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: ஒரு 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
6: அப்போ 60000 ஆச்சு. ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
6: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நானும் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
6: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
6: ஆனா இந்த ரேட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறேன்.
6: இந்த அல்வா எல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன
1: கொடுப்பீங்க? இப்ப கொடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட் அவுத் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க.
6: அதெல்லாம்
1: வாங்கி கொடுக்க முடியாதுங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா 11 மணிக்கே எல்லாம் அட்டிச்சு வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

0: தங்கலட்சுமி தங்கலட்சுமி ஆமா ஆமா இங்க வா. ஏத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலால எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரி தான் நல்லா செய்யுது. என்ன
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன், சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும்.
1: அதான் எனக்கு
0: தெரியும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அது நிறைய தண்ணியை ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க?
0: என்ன என்ன எதமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: என்ன பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு, பையனமும் ஒரு சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன்.

0: இந்த ரை
1: ஆரம்பிச்சிட்டாண்டா.
0: ஐ ஆம் ஸ்வைன் இந்த ரை, ஐ ஆம் ஸ்வா, ஐ பே மணி, கம்ப்ளைன்ட் வார்டன்.
1: என்ன வேணும்?
0: வுட் சட்னி.
1: சட்னி?
0: ஏய்
2: தேங்க்ஸ் சார்.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபுல்.
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ ஐ அம் சாரி.
0: ஏய் யூ யூ யூ, ஐ ஃபுல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபுல் ஆஃப் தி ஆஸ் ஆஃப்.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ, இங்க கத்த கூடாது. கெட் அவுட்.
0: வாட்? அவுட்.
1: மிட்சுபிஷி
3: ஹிட்டாச்சி. ஹிட்டாச்சி
1: வந்தாச்சு.
3: Oh my god,
1: it's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சி, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். ஐயா கம் ஆன்.
3: Thank you.
1: Please take your seat.
2: Thanks.
1: What would you like to have?
3: One.
0: Hello. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட்? ஐ டோன்ட் டோரியா, ஒய் ஆர் யூ கிரைங்? லிவ் இட், பீ ஹாப்பி, கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன்.
2: ஒன்னு
0: இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 க்ரோஸ் லாஸ்ட் மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சாய். ஹே மணி கம்ஸ் டு யுவர் கோர்ஸ் டுமாரோ. யா ஜெல்லி பீப்பிள்ஸ், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
4: சிந்தாமா வந்து பாய். எங்க பாருங்க பாருங்க,
0: ஐயோ மனுஷனா நீங்க எல்லாம். ஐயோ ஐயோ அட பாவிரா, ஐயோ. அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தாத்தான் எங்க வீட்டுல அனுப்பறியோ. எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராவு. இந்த 50 ரூபா காசுக்குறா எக்கடா போ, எக்கடா போ, எக்கடா. ஒய்யா
2: உண்மை நினைச்சேன், சிரிச்சேன்.
0: ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா.
2: சொல்ல மாட்டேன், கண்டிப்பானு.
1: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ.
3: இது வேஸ்ட்.
1: மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க?
1: ஐயோ, அவன் டுபா குடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: பண்ணாத. நீங்க சொல்லுங்க
0: ப்ரூஸ். என்னுடைய ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது. ஐ மேன், ஐ
1: அம் 1 செகண்ட்.
0: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்?
3: What a great family.
0: Yeah.
3: Keep this flower.
0: Thank you.
3: We'll meet sometime.
0: Okay.
3: Bye.
0: Sing in the rain. I am swine in the rain.
2: Papa.
0: Song in the rain. I am frang in the rain. Sing.

0: அப்புறம் பெருமாள் நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம் வரும், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில முடிச்சு.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிடைஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜோ அவ்வளவு கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே.
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா மூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
0: யாருக்கிட்ட? என்ன பண்ற படி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? ஏன் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன். அதை கேக்க
2: நீயாயா? நீ படுற படிடா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கப்படுறேன் பையா.
0: இது உங்கள் சொத்து.
2: மறக்கப்படுறா.
0: இது உங்கள் சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்கள் சொத்து.
2: என் சொத்தை நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போடா.
0: அது சரிங்க, நீங்க படுத்தா உங்க சொத்து, நான் படுத்தா என் சொத்து.
2: என்ன பெனாத்தி நிக்கிறேன்?
0: பேசுறேன்.

0: உங்களுடைய ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: ஓகே.

0: என்னப்பா கால் எப்படி இருக்க?
1: சார், நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளே இருந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ள கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்ட் குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டுது.
2: அதுவா டாக்டர், அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
2: இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். தலகால புரியாம ஆடாதரா. என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிர்? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்புன்னு ஆறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: பிளைனா பிரவுன்ல
0: போடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோஸ்?
0: இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம்? கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அதுன்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய் சொன்ன
4: கேட்டா யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான், கை வச்சு வரோம், கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா?
0: போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குடுக்காமா, இவன் சொல்றத நம்பாதீங்க. சேட்டு இவன ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பாத்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.

0: எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் கூட நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்தி பாத்துட்டு இருக்கோம். வண்டிய வித்துற நாள் வைக்க மாட்டேங்கிறீங்க, மாத்த வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டு? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல?
1: யாராரு?
0: மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற?
1: ஏன் அடிச்சீங்க?
0: ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டான் சொல்றான். அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா சொல்றான்.
2: ஐயோ
0: ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்?
1: ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க? அப்ப என்ன கேட்டான்?
0: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல? இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பாத்துட்டு இருந்தேன். ஒரு வித்வான பாத்து கேக்குற கேள்வி ஐயா இது? ஆறு கேக்குறதையும் கேட்டுக்கிட்டு நயா போய் சார் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான்
1: சொல்றான். அதை விட்டு தொடங்க, முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க.
0: என்னத்த சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருட் ஆயில் ஊத்துன, இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்குன்னு தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டுலயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா? அது நம்ம கோஷ்டி தான்.
1: அதுவும் அம்பாஸ் கார்.
0: என்னது அம்பாஸ் கார? இவ்வளவு நீளமா இருக்கு.
3: அப்ப லாரி?
0: லாரியா?
4: பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் சம்பளம்? பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் சம்பளம்?
0: ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். ஆனா நீங்க ஒண்ணு நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே.
4: ஆமா, இவரு பெரிய கப்பல் வியாபாரி.
0: போட
3: அண்ணன்
0: பேச்சம்பளத்துக்கு

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி கத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
3: கேள்வி அது என்ன உளறாங்க?
0: அவங்க ஒன்னும் உளறல, நீதான் திணற.
3: அடிமை

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: தலை சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலேயே திட்டுற? என் மேல கோபமா?
0: ஆமா கோபம் தான்.
1: எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாத எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கரகம் சமயத்துல காலம் வாரி விட்டுடுது. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போறாத காலம் என்ன மன்னிச்சுக்க?
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது.
1: ஏமா எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான்.
0: எதுக்காக விஷயத்த மறிக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒன்னும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையே நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமே. என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட சரிதான் போங்கயா, வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: என்னது கூட வர்றியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளும் அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றத கேளு. அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
0: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
1: அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல

கேக்குதுல்ல வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது கழட்டி விடுறது என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

0: தம்பி.
1: வணக்கங்க.
0: ஓகேமா.
2: வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடிருக்கோம்.
1: நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் சொத்து வியாதி.
2: ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது.
3: அந்த செருப்பு சட்டை போட்டுருக்க தம்பி, அது எங்க போகுது?
1: கிழக்கு பட்டு.
3: அதே பட்டு எங்களுக்கு போடுங்க.
1: எத்தனை பட்டு?
3: ஆறு பட்டி போடுங்க.
1: வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்?
0: அது ஒண்ணும் இல்ல ராமச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது, போற வழியா அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
1: நல்ல வேலை பண்ணீங்க, கண்கட்டி தெய்வமாச்சு. நினைச்சதெல்லாம் கை கூடும்.
0: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நாங்க வந்திருக்கேன்.
4: அட முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா?
0: எல்லாம் சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
4: எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
0: ஆமா, ஊர்ல இல்லையா கதை சாத்தி இருக்கு?
4: அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
1: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
0: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
4: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
1: சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல?
4: நீ சும்மாறியா தம்பி? பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா. அடடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
0: ஆமாமா.
3: இந்த இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
2: காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்.
0: ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
4: இந்த வண்டி?
0: அட பொழப்ப கேட்டனே.
4: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, நல்லா தெரியுமா வரேன்.

0: ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறீ.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
2: என்னையாது கிழிச்சூச்சியம் பார்த்தா முருக வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
2: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளியில கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாரையா, இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அசத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
2: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
3: போறேன். கேட்க மாட்டாங்க.
2: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்டடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே தெரியுது.
4: என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? பெத்து போட்ட நேரம் அப்படி மச்சான்.
2: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம். அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
5: என்னடா
2: பொசுக்குன்னு மரியாதை பேசிக்கிட்ட. ஏன்டா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிக்கிட்ட ராஸ்கல்.
5: மரியாதை
2: இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்ச.
5: என்ன
6: இது என்ன
2: இன்னொரு கண்ட வருது? ஆஹா மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
6: சதாம் ஹுசேன் இல்லங்க.
2: சதாம் ஹுசேன் எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேர வைக்கல போப்பா.
6: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு.
2: தமிழ்நாடு கிடையாது இந்தியா. இந்த பாரு
6: போகாத,
2: நின்னா செருப்பு மேல வந்துருமே.
6: நல்லா இருக்கியா? ஏயா கழுற அண்டவரா, இந்த செருப்பு எடுத்துட்டு போயா?
2: செருப்ப எடுத்து குடுக்கியா? எரியான் எவனுக்கா தெரியும்?
6: நில்லுன்ற இல்ல.
2: இந்த பாரு நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ இறங்குற பச்சிலேயே ஏத்தி விடுறாங்க. ஏய் எல்லாம் ஆண்டியா நல்லவளோ எனக்கு தெரியாதவா, சட்டி போட்டு வந்து

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிரகிட்டி தட தட தட என்று அதிர்கிற ரயில் அடி கட கட

0: வேண்டுதல் ஏழம் போடுற பிச்ச மணி நொச்ச மணி
1: வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கெழுத்து வந்திருக்காரு. இனிமே ஓரும்லதான் தங்க போறாரு. அப்பா சொல்ல சொன்னா
2: வணக்கங்க.
0: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கெழுத்து வந்திருக்க? பேசாம கோயில் உட்காந்து பகவான் மேல பாட்டு போலாம்ல. சாரி, நான் யாரையும் ரூம் பண்ணா சேர்த்துக்க முடியாது.
1: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
0: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டு
1: என்னவோ பண்ணி தொலை.
0: ஹலோ, வாங்க பங்களாதான் பங்களாதான். ஒரா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற.
2: கூப்பிட்டீங்களா?
0: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன். கணக்கெழுத்து வந்திருக்கேன்.
2: ஆமாங்க.
0: மாசம் 1500 சம்பளம் சொல்லிருப்பாள.
2: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
0: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லிருப்பாள.
2: சொன்னாங்க.
0: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாள.
2: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
0: என்கிட்டயும் சொன்னானுங்களே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
2: ஆத்துலதான்.
0: யார் ஆத்துல?
2: ஓடுற ஆத்துலதான்.
0: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
2: துவச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன்.
0: இங்க காய போட்டுக்கலாமேன்னு.
2: இத
0: நான் போட்டுக்கிறவா?
2: இல்ல அங்க போட்டுருங்க, கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க.
0: அவளை சுத்தம்
2: நான் கொஞ்சம் ஆச்சாரம்
0: பாத்து படாது படாது படாது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
2: இத கொஞ்சம் அங்க வச்சிருங்களா? என்ன சொன்னீங்க?
0: வச்சிட்டு சொல்றேன், என்ன பத்தி கேளுங்க. என்ன?
2: சரி சொல்லுங்க.
0: பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கெழுது வேலைக்கு சந்தவே நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிவிங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது.
2: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
0: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவன் ஸ்ட்ரைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா?
2: இல்ல, இது கவுலியா இருக்கு.
0: இதுக்கு மட்டும் கத்துதா அது? எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகரம் மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நினைக்கிறேன். அம்மா, என்ன படிச்சிருக்கேன்?
2: எம்காம். எம்காம் அதுல ஏதாவது பிரச்சனையா?
0: உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை.
2: தெருவுக்கு போறே.
0: அதுக்குள்ளயா? இன்னும் நாள் இருக்கு.
2: என்ன?
0: இல்ல, டீப்ளை டீப்ளை
2: பார்த்தாலே தெரியும்.

0: ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே.
0: அவ்வளவு வசதி பண்ணா
1: அவ்வளவு 500 ரூபாய் தள்ள.
2: சிங்காரம் அவசரமா உனக்கு தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு?
2: சேவிங் பண்ணதா
0: சொல்றான்.
1: யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல் பண்ற? போடா
1: போடா, அத சொல்றாருல்ல
0: போடாங்கற லொல் பண்றான் பாரு
1: அண்ணே. இந்த பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இத தூக்கி ஆத்துல போடுங்க.
0: போடா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இத ஆத்துல போட சொல்றீங்க.
1: அண்ணே இனிமே உங்க தகுதியை வேற குடுங்கண்ணே.
0: வேறடா
1: கட்டுப்போடவை
0: ஒரு லட்சாதிபதி வீட்டுக்கு வேண்டிய மாதிரியாடா இருக்குது. இது பொட்டி அண்ட பொட்டி சூறுப்பட
1: ஒரு
0: கேள்விய, 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர்
1: என்ன
0: விளையாடுங்க? என்ன பண்றதா? இந்த ஒரு பங்களா வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்யோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா.
1: சிங்கிள் ரூம்
0: பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு. ஒரு கேள்விய, உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏன் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீயா லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்க தான்.
0: ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க.
3: ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாருறே, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
3: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
3: வீட்டுக்குள்ளது
0: எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி, எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா, ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ச்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர்தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒண்ணு சேர்த்து இதான் கடைசி வழி. குடிங்க, அடிங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க அடிங்க, அடிங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பாண்டி வா. இப்ப ஊத்துங்களா. பக்கோடா கேக்குறான்.

0: உடனே கொடுத்துட்டு போங்க. எதுக்கு?
1: அந்த போர்டில் என்ன எதுக்கு படிச்சு பாருங்க.
2: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
1: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல விழுந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா ஆத்தா ஆத்தா ஆத்தா. ஹலோ, உள்ளே வேண்டா, உண்டியலுக்குள்ள உண்டிக்கிட்டு இருக்கிறது, வெளியே வரா.
3: யாரது?
0: சாமி, கை எடுங்க. அவன் கத்தி கத்தி வச்சிருந்து தொப்புல கீறிட்டானா
4: என்ன
0: சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதி இருக்கு பாருங்க.
5: இப்ப என்ன
0: சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
5: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தையை வளர்க்கணும்னு
0: சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
4: முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரி இடம் கிடையாது.
0: சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்க கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
6: நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில்ல. இப்ப என்ன சொல்றேன்,
0: தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
6: நீ நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா?

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லனா ஏய் ஏய் ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: சொல்லிட்டீங்க. சரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சரிங்க.
1: பேலன்ஸே சொல்லிட்டேன், இல்லைனா தலையே வெடிச்சிரும்.
2: ஆமாமா, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை சொன்னா தலை வெடிக்காம வேற என்னடி செய்யும்?
1: என்ன நீ பூப்பத்தி என்னமோ ரீல் விடுற மாதிரி பேசிட்டு இருக்க.
2: அதுல என்னடி சந்தேகம்? இவரு ஐஏஎஸ் படிப்பாரா, கலெக்டர் ஆவாரா, சிஎம் ஓட ஸ்ட்ரெயிட்டா பேசுவாரா, அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, அவங்க அப்பா பார்த்து இவரு அழுவாரா, இவங்கள பார்த்து தவாலி அழுவாரா, அவரை பார்த்து கலெக்டர் ஆபீஸே அழுதுச்சான்.
0: ஏன் சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? சரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சரிங்க. ஏன் சிரிக்கிறத நிறுத்திட்டீங்க? சரிங்க, நல்லா அடிவயிறு குழுங்க குழுங்க வலிக்க வலிக்க சரிங்க. அதுக்கப்புறம் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சவாயம் வேணும்? அவ்வளவுதானுங்க. சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சரி போறோம்னா, நான் வேணா டெய்லி ஒன் ஹவர் உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியல என்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்ல மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
3: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க?
4: ஒண்ணு இல்லப்பா, உடனே கலெக்டர் ஆக வேணாம, உங்க அப்பைய உடனே அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையே கருக்கிட்டாரு. கவலைப்படாத பூபதி, நீ என்னைக்காச்சும் ஒரு ஆளுக்கு கலெக்டர் ஆயிருது ஆயிருது ஆயிருது.
3: நான் கலெக்டர் ஆகிறனோ இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. கேன கிறுக்கா, போய் வேலையை பாரு. லூசு
4: லூசா, இவனுக்கு ஆதான் நடந்துக்கிறந்தா லூசு போறா. நம்ம வீக்கிரச்சு வீணாவில் போச்சு.

நிறுத்த

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/2 ஏக்கரவ விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் புறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற பிறட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கணும்.
1: என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில இறந்திருக்கேன். அது எப்படி கிடந்த? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தினை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு இல்ல பிள்ளை, கலரா பறக்கணும், 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சதான் வெள்ளையா பிறந்திருப்பில்ல. யாரு கஷ்டப்படுறது, யாரு பேர் பாக்குறது? போட்டு தள்ளி
0: பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா? என்ன பத்தி ஐயா? ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன? இங்கே கிட, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
1: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையா சொல்லி அனுப்பு.
1: வேணாம்மா,
0: அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி, நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான்.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்க. என்ன வெயில் தான், குடிங்களாசு போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: குப்பலாரி
0: ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா,
1: அரு
0: கழுவிக்கு மூக்கு வர்த்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போய்யா, என்னையா பாக்குற போயாக்கிட்டு சும்மா. காசு இல்லப்பா, காசு காசு.

0: பிரதர், காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: பாத்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா போய் பாருங்க.
1: உங்களை பார்க்கத்தான் வந்தோம்.
0: என்ன பார்க்கவா?
1: ஆமா, உங்க கதையனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி, உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பீங்க? ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட?
1: உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான்
0: சொன்னா.
1: அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. அம்மா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க?
0: அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இத பாருங்களேன், நேத்தி சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே.
1: அரு, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ்.
0: தேங்க்ஸ்.
1: அவங்க எல்லாம் வரலையா?
0: இதான் யார் வரணும்?
1: இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க.
0: சரிதான் சரிதான், என் புருஷன் தான் பயிரவன்னு ஊரு ஊரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க.
1: பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா?
0: இருக்கு இருக்கு.
1: இவ பேர் கமலா.
0: வணக்கம்.
1: அவ பேர் வசந்தா.
0: வணக்கம்.
1: அவ பேர் லல்லி.
0: வணக்கம்.
1: அவ யார் தெரியுமோ?
0: வணக்கம். நான் இப்பதான பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்?
1: பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி.
0: ஓஹோ, இருட்டு இருக்கு.
1: வணக்கம்.
0: அட, நிறுத்தமா. ராட்சசம் பொண்டாட்டியா?
1: அதாங்க, இந்த ராட்சசருன்னு ஒரு எழுத்தாளர் இல்ல?
0: ஓஹோஹோ, ராட்சச எழுத்தாளர். எனக்கு நல்லா தெரியுமே.
1: உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார்.
0: அப்படியா? சொல்லிருப்பார் சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலன்னாலும் கனவுல வந்து படா சொல்ல கொடுப்பார். ஆனா நல்ல மனுஷன்.
1: ஏத்தா, உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாசிய கதை எழுத பிரியுமா?
0: அது கல்யாணத்துக்கு முன்னால ஹாசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம்.
1: ஏசா, போராட்டம்னு ஒரு கதை எழுதினீங்களே, ஞாபகம் இருக்குதா?
0: ஆமாமா, எழுதுனேன். அது பெரிய போராட்டமாச்சு.
1: அதுல கதானா ஏன் சார் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறார்?
0: கடைசியில தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆட விடுங்க, என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி.
1: என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா?
0: இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமே கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல.
1: முதற் பரிசு 10,000 ரூபாய் சார்.
0: எழுத்தாளர்களுக்கு தானே
1: 10,000? என்னங்க, கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான்.
0: அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன்.
1: ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.

0: இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனும் குடிக்க கூடாது.
1: நான் குடிச்சுக்கிறேன்.
0: எவனும் குடிக்க கூடாது.
1: கொஞ்சமா
0: குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தொட்டு நக்கறேன். வேண்டாம்,
2: ஒரு பாட்டில் கொடு.
0: இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த?
2: இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நம்ம சொல்றது?
0: என்ன ஏத்து பேசுறா நீ? நான் யாரு தெரியுமா உனக்கு?
2: ஏன் உனக்கே மறந்து போச்சா?
0: உருக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும், ஆயிடுவ.
2: என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன
2: கையில காசு இல்லையா?
0: காசு? ஆமா இல்ல. அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான் வாடி செல்லம் உட்காந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல.
0: யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
2: 100 ரூபாய் தான வேணும்.
0: என்ன இவ்வளவு கரெக்ட்டா சொல்லிட்டேன்?
2: நான் 100 ரூபாய் குடுக்குறேன், ஆனா நான் கேக்கும்போது நீ கரெக்ட்டா திருப்பி
0: கொடுக்கணும். நாக்கு தவற மாட்டேன்னு?
2: அது வாக்கு தவற மாட்டேன்.
0: வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்து இருங்க, நான்
2: வந்தேன். ஒரு நிமிஷம், இருந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: இது மனசு, நான் கேக்குறப்ப நீ கொடுத்தீல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல.
2: நான் உன்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிருக்க.
0: ஆமா ஆமா,
2: நான் கேக்குமோ நீ கொடுத்துற.
0: ஆமா, இந்த வந்தறேன்.
2: ஒரு நிமிஷம்.
0: என்னப்பா?
2: நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி
0: கொடுத்துருவாங்க.
2: அங்க
0: அம்மா எனக்கு.
2: ஐயோ, உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாயில 2-50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, ஒரு 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: கொடுங்க. நான் கேட்டவன கொடுத்தாருல, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு.
2: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்.
0: ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தா இழிச்சவா பையன் வாங்க. உன்னைய
2: எப்படி
0: இழிச்சவாயன்னு வாங்க.
2: நீ ரொம்ப பேசுற, என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கல, அதை கொடு.
0: என்னது?
2: டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அதை குடுறா.
0: அப்ப அவங்களுக்கு என் கிட்ட வாங்கி கொடுத்தது?
2: அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன் இல்ல.
0: அப்ப நீ என் கிட்ட வாங்கினது?
2: அதான்டா இது.
0: அப்ப நான் வாங்கினது?
2: அதான்டா நாயே, நானும் கேக்குறேன் உங்ககிட்ட.
0: என்ன சிரிப்பு ராசிக்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாரு காசு? 50 ரூபாய்
2: என்னது? பார், நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும் இல்ல.
0: ஆமா,
2: இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க. மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம்.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா
2: போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதேன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
1: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு அஸ்தலாம் நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
3: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்காக ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
4: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
4: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாத்தி, கதவை
3: திறடிமா.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாறி வந்துச்சேன்.
3: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா, எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுகிட்டு இருக்கிற?
3: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்க போது நான் எதுக்காக உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீயே.
3: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன,
3: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி, ஆமா வேலை பார்த்தேன்.
3: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
3: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சதை என் கிட்டதான் முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கணும்டா, இருந்தாலும் ரபி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கிறோம்ட்டாரு, என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க தெரியல.
3: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன்.
0: எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
3: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
3: இல்லீங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே, அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுனா நல்லா இருந்திருக்கும்.
3: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
3: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
3: உங்களுக்கு யார் வேணும்?
5: இது மொன வீடு தானே?
3: ஆமாங்க.
5: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு.
3: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு.
5: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாரும் டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
5: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லனா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்கறாரு.
0: யாரா வாசல்ல?
3: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
3: அதேதான் நானும்
0: சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுற
3: இருக்கட்டும்.
0: லாடோ
3: அப்புறம் அப்புறம்.
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீயே? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கனமா பேட்ட எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
3: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
6: ஒரு முத்தம் கூட
3: நெத்தில கொடுக்கட்டா?
6: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே.
0: என்னடா செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
3: குறிதான் வைக்கிறேன்.

0: அது என்ன மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியம் வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறுடி.
0: அது இடத்துக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராபத்தலை கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தலை, திஸ் வேர் கம் டவுன்.

சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா, சாப்பிட்டு பாப்போமா. ரெண்டு லட்சமா என்னங்கடா, அது பகல் கொள்ளையா இருக்கு, பாடி ஓடி போயிடலாம். காக்கிநாடா கார போயில, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவ எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: தியேட்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடுறாங்க.
1: யோ, இதெல்லாம் நோ பார்க்கிங் ஏரியாயா? வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: யோ, இதெல்லாம் முதல்லயே சொல்லக்கூடாதயா?
0: அதானே நீ கேக்குற.
2: சரி, ஐயா வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு
0: யாரு? பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி. அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர் நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
3: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டாடா பேமணி கஸ்மாலோ டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டனா அவள் தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா, பைக் டைசா.
2: டேய் மச்சா, நீ எங்கடா இங்க? படம் பாக்கவா?
0: இந்த திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க.
2: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தேன்டா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடுத்துச்சா அத வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
2: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: அடச்சே, போங்க தம்பியே, இறங்கி வாடா.
1: வாங்க, நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. வாங்கம்மா, வாங்க உள்ள போங்க.
2: அப்படி சொல்லு, வேலைக்காரனானே. டேய், ஒரு வேலைக்காரன் தான் இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான். அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம்.
0: ஆகட்டுங்க, அப்படியே செய்யறேன். ஆமா ஐயா, யாரு
2: கேட்டு இல்ல கேட்டு இல்ல ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்பட்டு இல்ல. டேய், நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு.
3: டேய், யாரு அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற, விசேஷ தனிக்கு ஒரு நல்ல செட்டை போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா?
2: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு.
0: வேலைக்காரன் தெரிஞ்சு வேட்டி ஏண்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டா அமைஞ்சோம்? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா, போய் வேலையை பாருக்கடா.
4: Jingle na jana jam, tu jam jam, jingle na jana jam.

0: எனக்கு சிவமயமே இறைவா.
1: இறைவா
0: என்னது?
1: 10 ரூபா
0: அச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு, என்கிட்டயே குடுக்கறேன்.
1: அம்மா டிப்ஸா வச்சுக்க.
0: நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா?
1: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒன்னும் புரியலடா.
1: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளுக்கு கிளாஸ் முடியுது.
0: ஓ,
1: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில இல்லன்னு நினைச்சுட்டு அவ வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில இருக்க நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால
0: உட்காந்துக்கிட்டு
1: ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். இப்ப 3 மணி நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, குடிங்க 10.
0: உன் பேர் என்ன?
1: ரங்கமணி.
0: அவா பேரு?
1: தங்கமணி.
0: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சமணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானுங்களேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
1: தெய்வீக காதலியா?
0: எது தெய்வீக காதல்? இதா
1: பாத்துக்கிறேன்.
0: நான் கற்பூரத்தை குளிச்சுட்டு 4 பூரா கோயில உட்காந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ணு. இந்த பிச்சு.

0: மன்னர் மன்னா.
1: ஆம், நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
2: பாலபத்திர ஓனாண்டி
1: வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி.
3: எனதருமை 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
2: அமைச்சரே,
4: மன்னா,
2: இந்த லகடு பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்?
3: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
3: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே,
1: சிங்கத்தின் கொகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
3: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
3: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்?
5: உனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
3: எப்போது திட்டினேன்?
5: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
3: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
5: மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாறி என்றாயே.
3: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளல் நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன்.
1: முடிச்சவிக்கி,
3: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
5: மூடா என்றாயே.
3: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கு,
3: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
2: வேற என்ன சொன்னான்? அமைச்சர்
1: அண்ணா,
2: இந்த முறை மாட்டுவான்.
1: என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
3: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
3: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு.
3: மன்னா,
1: என்ன
3: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
1: தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யார் அங்கே? அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடுங்க.
3: இது அநியாயம்,
1: அக்கிரமம். எனக்கு இது நியாயமா? நன்றாக தூவுங்கள்.